ஏகேமற்ற முயறாங்க மற்ற நீங்க தவுன மாதிரி மங்காரங்க உக்காண்டா சன்பாகி சொக்னி யாரத்தில் உக்காந்து காலசிதம்மா பூ மறாங்க அங்காங் சரி இங்கே பிரிவோம் ஏல.